0: அச்சா
1: பாக்கல மச்சா.
0: ஏய் சரியா தானே சொல்ற?
1: கேட்டா மச்சா, ஒரு தாட்டி கூட ஒண்ணு பாக்கல.
0: செம்ம ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்குதே.
1: எதுக்கு மச்சா?
0: அந்த புள்ள பாக்காம போச்சுன்னு
1: எனக்கு என்ன சந்தோஷம் மச்சா?
0: இல்லடா, உனக்கு நிம்மதியாகுது. ஒரு வாட்டி கூட உன்னை பாக்கல. கடலை முட்டாயை துண்டு கூல சொல்லிட்டு இருக்கல நீ
1: மச்சா. உள்ள நான் ஃபீல் ஆயிருக்கலாம். இல்ல
0: சரி சரி பாக்கல, அது கூட சரி. அது உன்னை பாச்சுன்னு சொன்னா உங்க அப்போட்டு சுத்து குறைப்போதா? நான் ஹாப்பி ஆகணும்னு நினைக்கல நீ
1: மச்சா. எனக்கு ஐடியா எதுவும் வரல மச்சான்.
0: உனக்கு என்ன ஹாப்பி ஆக எதுவும் வராதுல்ல.

0: லோடாய் போச்சு, போலாமா?
1: போலாமா?
0: ஆமா மச்சான், அவள் தானே?
1: இதெல்லாம் அவள் தான்.
0: அவள் தான் மச்சான்.
1: போனோம் வேற இதெல்லாம் லோடைக்கு போட்டு போயிட்டு
0: இருக்கணுங்க.
1: ஒரு லாரி திமுகடா உனக்குல்ல.
0: ஒரு லாரியா மச்சான்?
1: நீ தெரிஞ்சிட்டேதான் கேட்க எனக்கு தெரியும்.
0: நீ என்ன சொல்றேன்னு தெரியல மச்சான்.
1: ஏய், நான் லோடுக்காக வரல, அந்த பொண்ணுக்காக தான் வந்துக்கேன்னு உனக்கு தெரியும். ஆனாலும் போலாம் போலாம்னு சொல்லிட்டு கிடக்க. சரிவா, நீ
0: சொல்லிட்ட. அவ பாக்குற வரைக்கும் நீ இங்கே இருமச்சான், நானும் இருக்கேன்.
1: நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். நீ எங்க இருந்து அந்த பொண்ணு என்ன பாக்குறாள் இல்லையான்னு பாத்து சொல்லு.
0: பாத்திரம் கழுவிட்டு உன்னையே லுக்கு விடுது.
1: அப்படியா? என்னடா என்ன ஹாப்பி ஆகணும்னு தானே போய் சொல்லு நீங்க. அடே, இப்படி கொடுமைக்காரனாடா நீ. நான் ஹாப்பியா இன்னும் கொஞ்சம் நாயா இருக்கணும்னு கூட நினைக்கலையா? உன்கிட்ட நான் இந்த கொடுமை
0: அன்பு
1: பேச்ச கேக்குறதுக்கு. சரி, கட்சியா ஒரு வாட்டி அது என்ன பாக்குதான்னு பாத்து.
0: நான் என்ன சொல்ல போறேனே தெரியல மச்சான்.